0: தருவா அவை நாஞ்சு மோனாகும் பண்ணி
1: Canzoni napoletane. Vivi la magia con le sue melodie immortali.